ஷெட்யூல் தான் ஃப்ரம் த மூவி புல்புலையா த்ரீ கையா அப்டர் துணிங்க ஜியா. ஏ வை மூவி ஜிசே பார் பார் ஆப் அப்னே டிவி மே லகா கர் தேக்தே ஹே ஔர் இஸ்மே ஆப்கோ டான்ஸ் கர்தே ஹுவே திக் ஜாதே கான் கான் கான். அரே இசீ ஃபில்ம் கே ஹீரோ ஹம் நாம் நீ பதாவுங்கி, நாம் ஆப் முஜே பதாயேங்கே. ஔர் வைசே 11:49 ஹோ கயே ஜனாப், தேகியே இஸ் சமய பாக் ரஹா ஹே பஹுத் தேஜி சே. ஹமாரே பாஸ் ராஜேஷ் யதுவன்ஷி ஜி கா மெசேஜ் ஆயா, ஜல்தி ஜல்தி சே பட் தேதே ஹே. ஹமாரே பாஸ் ஜித்னே லோகோ கே மெசேஜஸ் பச்சே ஹுவே ஹே, யே லிக்தே ஹே சாசே ஹோ ரஹி ஹே கம் ஆவ் பேட் லகாயே ஹம், பர்யாவரண் பர் ஹே சப் கா ஹக், இஸ்லியே இஸ்கி ரக்ஷா பி ஹே சப் கா கர்த்தவ்யா. ஏக் பேட் ஏக் சங்கல்ப் ஸ்வச்ச தர்த்தி சுந்தர் கலா. ஔர் இன்னொன்று படி ஹீ சுந்தர் சி ஏக் சுந்தர் சா போஸ்டர் டிசைன் கர்கே ஹமே பேஜா ஹே ஆஜ் கே உபலக்ஷ் மே, விஸ்வ பர்யாவரண் திவஸ் கே உபலக்ஷ் மே இஸ்கி ஹார்திக் சுப்காமனாய் தேதே ஹே. தேங்க்யூ சோ மச் ஆப்னே ஹமே யே மெசேஜ் பேஜா. ஹமாரே பாஸ் மஹேந்திர தீபன் ஜி கா மெசேஜ் ஆயா ஹே, லிக்தே ஆதரணீய ஆர்ஜே ருலி மேம் ஜி, சப்ரிய நமஸ்கார், ஆப்கோ பி பியார் பரா நமஸ்கார் மஹேந்திர தீபன் ஜி. ஔர் யே லிக்தே ஹே கி மே நாகோர் ஜிலே கே காவ் ரூட் சே ஹூ, ஆஜ் விஸ்வ பர்யா.